கற்றி நீ அற்றோன் சாரு பண்ணு பாமா நீ தோத்தா நுய் பீரக் நோங் நை லோங்கான் குனி பங் என் பூங் மலாய் அலாய் பினுய் เนี่ยมีตัวอักษรก็เขียนมาเยอะแต่ผมอ่านไม่ออกพี่นุ้ยลองอ่านให้ฟังดิ